107.8 FM. ಇದು ಬಣ್ಣ ಬಣ್ಣದ ಬದುಕು. கேட்டுள்ளார் இது ரேடி சாரும் குன் 07.8 FM. இது ரங் ரங் ரோ ஜீவன முண்டியன்டுள்ளோ நானிங்களும் சேஃப் இல்லக்குத்தார். பரிசரத்து ரக்ஷணமே இன்சாண்டு சம்ரக்ஷண. அதே போலமே ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். ஈ ஜண்டு விசாரங்க இண்டத்த காரியக்ரமத்தில் கேட்டுன் வருவா. சந்தத்து பின்ன ஆரோக்கியத்து பரிசர இன்சாண்டு ஜீவனத்தோ அது நிம்மதிக்கு ஆரோக்கியத்துக்கு பின்ன விகாசத்துக்கு அகத்திய. துனியாவோட பிரதி ஒரு ஜீவஜந்தோட உகம அதுரு பெளவணிக பின்ன அதுரு நாச இதுரு மேலே பரிசர செல்றது நிச்சித பிரபாவத்தை பீரடுதுல யாதொரு சம்சயும் இல்ல. பரிசரத்தோ எல்லா லாபத்தை எடுத்தோண்டு இன்சானு இதிரே சம்ரக்ஷணடப்பற சொம்மை மனசு கொடுக்கிறது அவண்ட முக்கிய கர்த்தவிய ஆயிட்டுக்கிடு. பரிசரத்தோ வினாச செல்றது இன்று சொம்மை அபாயக்காரி ஆயிட்டு முந்துவறிஞ்சொண்டுள்ளதிரே நாங்க கண்டொண்டுள்ள. நாங்களும் போலுமே ஜீவிசிடோ ஹக்கு ஆ சசிய வர்க்கத்துக்கும் உண்டு செல்றதிரே நாங்க மறந்தோண்டு வந்தோண்டுள்ள. இன்சானுக்கு ஜீவிசொகு காத்து தண்ணி பின்ன வஜின இது பரிசரத்தில் நின்றுத்து கிட்டுடு. பண்டத்தோ காலத்தில் சொம்மை பச்சை ஆயிட்டு சந்தத்தில் பிரகாஷ பீரியொண்டிந்த பிரதேச எல்லா இண்டு பில்லியோ பில்லியோ கட்டோனத்தோ சமூகத்தில் நொறிஞ்சிட்டு பூமியோ பெச்சையாராக்கி உண்டுண்டு. சம்புடோ காத்துடோ பதிலுக்கு பெச்ச தீடோ காத்து பீஞ்சு உண்டுண்டு. ஒரு ஜமான்ல நொரோடி பச்சலே சந்த கண்டுண்டினோ மர பின்ன சசிய வர்க்க கண்ணாடிடு போல மின்னியொண்டினோ தண்ணி பின்ன கிளீன் இன்னோ காத்துல பரிசர செல்றது நொறஞ்சு போயிந்து. ஐத்தெங்க இன்று ஆ பிரகிருதி சௌந்தரியமே கண்மறை ஆயிட்டுண்டு. இன்று மரத்திடெல்லாம் மனசு வந்த போல கொத்தி கொத்திட்டு ஆ ஹாதத்து மனுஷமாருக்கு வாடிக்கைத்து போயிடு. மரத்திடெல்லாம் கொத்தியதிலாயிட்டு பிரகிருத்திரோ நிசத்துவத்தில் மலடு பிரமாண கிரமேண குருடியாயுண்டு தொடங்கிடு. போல பல்லா கெண கொலா இதெல்லாம் ஆறி போயிட்டு மனுஷட உபயோகத்துக்கு கிருஷிக்கு பின்ன மரமட்டுடு பெளவணிகைக்கு பென்மாயத்தர தண்ணி இல்லாண்டாயிடு. ஜனசங்கிய யாராய போலமே காடெல்லாம் ராய ஆயிட்டு பதிலாயிடு. இப்ப ஜலமாலின்ய செல்றது டவுண்டோ சமஸ்ய ஆயிட்டு கூட போயிடு. டவுண்டோ கலீஜு தண்ணி மார்க்கத்து மேலுமே போயிட்டு பின்ன கெந்தரு தண்ணிக்கு சேரிட்டு குடிக்குடு தண்ணியில் கிருமிக்கீட்ட நொறையிடு சாத்தியத்தை கூட யார ஆவிடு. ஜனசங்கிய யாராய போலமே காடெல்லாம் ராய ஆயிட்டு பதிலாயிடு. இப்ப ஜலமாலினிய செல்றது டவுண்டோ சமஸ்ய ஆயிட்டு போயிடு. டவுண்டோ கலீஜு தண்ணி மார்க்கத்து மேலுமே போயிட்டு பின்ன கெந்தரு தண்ணிக்கு சேரிட்டு குடிக்கிடு தண்ணியில் கிருமிக்கீட்ட நொறையிடு சாத்தியத்தை கூட யார ஆவிடு. இதிலாயிட்டு இல்லாத்தோ சீக்கு சங்கட்டா இன்சானுக்கு வந்துட்டு இடி வாத்தாவரணமே பெடுக்காயின்ட்டுண்டு. ஹள்ளிலெல்லாம் கொலத்துற தண்ணியில் எட கல்குடோ துணிமுறி கல்குடோ குளிக்கிடு பயங்கலை கல்குடு பின்ன அதே தண்ணீடு குடிக்கோகு கும்போண்டு இதெல்லாம் அனிவாரிய ஆயிட்டுக்கிடு. இதிலாயிட்டு எத்தனமா சாங்கிரமிக்க ரோகங்க பரிசரத்தோ எல்லா ஆல்மார்கு கூட பண்டு. மனுஷனாயோனு நெம்மதியில் ஆரோக்கியத்தில் ஜீவிசகு சாத்திய ஆகாத்த போல கூட ஆயிடு. கார்கானடு கொலவிலெல்லாம் நிரந்தர ஆயிட்டு பருத்து பண்டு ஆ கர்த்து கர்த்து போகே உண்டாக்குடோ வாயு மாலினிய செல்றது மனுஷடு உசிராட்டத்துக்கு நல்லோ காத்து கிட்டாத்த போல ஆக்கிடு. மனுஷமாறு அகக்கிட்டியொண்டின்னோ பிரதேசத்திலெல்லாம் கார்கான தலை வைத்திட்டு நின்றதிலாயிட்டு இன்சாண்டு ஜீவனத்துக்கு பண்டோதாயோ ஆபத்துடு நாங்கள் எதிர் நோக்கனாவிடும். பரிசரத்து பெலடே அறிஞ்சிட்டு அதுக்காவிட அந்நியாயத்தை நாங்கள் தடையணும். நிசர்கத்து சம்பத்து அது நாங்களும் சம்பத்துன்ட்டு நிறுத்திட்டு ஆ நிசர்கத்தை சம்ரக்ஷிச்சுடு சொர நாங்கள் எல்லாம் சேரிட்டு ஆக்கணும். ஆரோக்கியத்தோ பரிசரத்தோ சம்ரக்ஷணப்பற மனுஷம்மாரில் பிரஜ்ஞ உண்டாக்குடு பணிடே அனிவாரியமாயிட்டு ஆக்கிட்டே தீரணும். ஜனசங்கிய நாலு நாலு யாரா ஆவிடுதலாயிட்டு நாலு போவன் தோலு டவுனுரு பெளவணிகளாயிட்டு கைகாரிக்க எல்லாம் நிரந்தர ஒன்னுடு பெறவுளு ஒன்னொன்று பறக்கிடுதலாயிட்டு உண்டாவுடு பரிசர மாலினியத்தோ அபாயத்தை தடையிடும் ஆவுரு விஷயத்தில் சக்கிரியமாயு சுரப்பனி இன்று அகத்தியமாயிட்டு ஆகணும். நங்களு விஜானிமார் நங்களு சம்சோதக்கமார் நங்களு ராஜகாரணிமார் புத்திஜீவிங்க பரிசர பிரேமிங்க பரிசரத்தை சம்ரக்ஷிச்சிடும் விஷயத்தில் தண்ட ஓதிடும் கர்த்தவியத்தை கட்டுநிட்டாயிட்டு பாலிசணும்.
சால காலேஜிலல்ல சுருளே பரிசர சம்ரக்ஷணடு விஷயத்தில் வித்தியார்த்தி மாரலு திலுவலிக்க உண்டாக்கணும். இதே போல்தோ ரேடியோலு தூரதர்ஷனத்தில் டிவியில் பின்ன பிரசார மாத்தியமத்திலெல்லாம் ஈ பரிசர சம்ரக்ஷணடு விஷயத்தில் ஆயத்தர பிரச்சார காரியத்தை ஆக்கிடது கூட சொம்ம அகத்திய. டவுன் பிரதேசத்தை எல்லாம் கிளீன் ஆயிட்டு பைக்குகு கரிஷ்ட மட்டத்து பிரயத்ன ஆக்காண்டு போயங்கு அனாரோக்கியமே நாங்கள் முன்னல்தோ சரித்திர ஆயிட்டு போவு. மரமட்டுடு நாசத்தை தப்பாட்டணும். மரமட்டு தை நெட்டுட்டு பிளை பாட்டணும். மரமட்டு இன்னில்லைங்க நங்கு கிளீன் காத்து சம்புட தணல் கண்டித்தமாயிட்டும் கிட்டால. பரிசரத்தை சம்ரக்ஷண ஆக்குகு இன்சானுக்கு ஹக்கு இல்லோ அல்லாண்டே அதன் நாச ஆக்குகு கண்டித்தமாயிட்டும் இல்லை. அதிலாயிட்டு பரிசரத்தோ சம்ரக்ஷணமே நங்களோ ரக்ஷண சென்னிட்டு பியார்ச்சிட்டு பரிசரத்துக்காயிட்டு ஹோராடுடு பிரஜ்ஞ பிரதி ஒரு இன்சானுக்கும் இன்னிட்டே வேணும். அங்கே ஆயங்கில் மாத்திரா ஈ பரிசர ஒளிவு. ஆரோக்கியத்துக்கு பேனாயோ நல்லோ காத்து நல்லோ கிளீன் தண்ணி நல்லோ ஆஹார நங்குகெல்லாம் கிட்டு. நல்லோ பரிசர செல்றது நெம்மதிடோ ஆ சந்திருப்திடோ சந்தோலத்து பின் ஆரோக்கியத்து ஜீவனத்துக்கு சொம்ம அகத்திய. பிரதி வருஷ வனமஹோசவத்து சந்தர்ப்பத்தில் பிரதி ஒரு இன்சானும் ஒருத்தை நட்டுட்டாயெங்கும் அதுக்கு தண்ணி பீத்திட்டு வெளிபாட்டுடோ ஹாது தாக்கியங்கு ஈ பரிசரத்தை ஒலிக்குகு சககாரியாவிடும்.

கேட்டுள்ளது இது ரேடியோ சாரங்குன் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியுள்ளோ நானிங்களும் சேஃபுல்ல குத்தார். இதுவரைக்கும் பரிசரத்து ரக்ஷணமே இன்சாண்டு சம்ரக்ஷண சொல்றோ பிஸியாங்க கேட்டோன் பண்ணாரு. இதிப்பா ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும் ஈ ஒரு விசாரங்க கேட்டோன் பருவா. கண்டித்தமாயிட்டும் ஈ ஜீவன செல்றது பாரி பெலியோ கர்த்தவியா அல்லாண்டே ஈ ஜீவன செல்றது ஒரு சிரேஷ்ட பின்ன முக்கிய கர்த்தவியம் ஆயிட்டிக்கிடு. ஜீவனத்து விஷயத்திலுள்ளோ நொறஞ்சோ பிரிசா ஆ விஸ்வாச பின்ன பிராமணிக்கத்தமே ஜீவனத்து யசஸுக்கு காரண ஆகிடும். ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த உள்ள ஜீவன அது செல்

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.

0: ரெட்டு மூச்சு நாலு எங்களை சீதா பம்பாய் தாலு கொஞ்சம் ரெட்டு மூச்சு நாலு எங்களை சீதா பம்பாய் தாலு காவலே புல் மாலு மல்போலால் அடிமேலு ஜிஞ்சவல் பாக்கி காலு தங்கவல் கிளாஸ் காலு
1: பலா பலா பக்கணமா தங்கல திம்மா பலா பலா பக்கணமா எங்க

சோமேஸ்வரர் ரேடியோ சாரா கேட்பதாக கேட்டு சந்தோஷப்படுகிறேன்.

0: புள்ளியா அவ ஆரதி சரஸ்வதி கீதா
1: கீதா சீதா
0: அக்குலு ஒய்க்குலா அவந்தின் அக்குலு அவு சஜ்ஜிகே பஜி